0: செல்வாக்கை பரவிட்டேன்.
1: نتكلم عن التراويش في السهو والتلاوة.